0: ஐயோ பாபு, தன்னா பதமு சேர்ச்சி பாட்ட கூர்ச்சலேதா
1: சபாஷ்
0: தனி நீ.